0: கர்பான் கல்கிதர் சுவாமி தான் ஸ்ரீ கிருகாபின் சிந்திமா
1: போலே.